முழுக்கையே கிசிதாக்க வைரேன் வைரையோ நொசான்சிந்தித் அவைரேம் வைரையோ சான்சிந்தித் மேய பெரசிட்ட பவத்தின சுபாவையக்கே.

கண்ணத்தும்பே காசி வல்லட்டு தின்னத்தும்பே மனுஷக்கம் மினிசுனி காசி வாசி அத்தி அயலங்கு பூமனிங்காய் கண்ணட்டனே மனுஷக்கம் மினிசுனி காசி வல்லட்டு கண்ணத்தும்பே காசி வல்லட்டு தின்